பட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் பத்து தேவ பக்தாத் மாடி வருவார். பட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் பத்து தேவ பக்தாத் மாடி வருவார். பட்டுபாய் பாட் சந்தனத்து பாட் பத்து தேவ பக்தாத் மாடி வருவார்.